இருக்கு. இப்போ இன்சான் தான் இக்கணும், இன்சான் டேர் கம்சோரா இதாய் کلا کلا داس حالات واقعات مخ تروشی چھ پاگے بندے دے انسان سر ڈیر یا ودر دیجی یا ڈیر خپاش.